0: தடிக்கு பிடிப்பில், இந்த களவும் இல்லை தேனும் இல்லை. மது தொப்பு பூச்சட்டில் நட்டவா, கிரய கெடுப்பா, ஹோட்டலுக்கு ஆர்டர் மாடித்து உம்பலிக்கு எத்தித்து இக்கத்திரா யாந்திரிக காலா. கக்கடத்துல நெய்தும்புன கோழி நெரிச்சித்து கத்தாள மாடுவோம் செத்து. கக்கட கோட்டை தடுப்பக்கு பண்டு பிரகிருத்தில கிட்டுவா பயம்பள நண்டு மீன் திந்தக்க தடிர உஷ்ணா காத்தவையும் செத்து. இந்த பூமி நடுப்புல பொழத்தோடு காடு குடித்து சொப்னத்து கூடி நண்டு மீன் காங்க. அஜனு தாயு பேலு நட்டித்து நெல்லு கட்டித்து வெப்பா, புள்ளரி தோட்டம் ஆடித்து சௌத்தே புள்ளரி கும்பலா அட்டத்து கட்டி வெப்பாயும் செத்து. நல்ல நெய் தும்பி திப்பான கக்கடத்துல திம்பையும் செத்து. இந்து நங்கக்கு பொள்ளரி தோட்ட குத்துல நல்ல பிஷ்டதும்முன செக்கை கூறு பண்டு நல்ல சக்திர தீனி. இந்து பல்லரிக்கே ஞான கேடு சக்கை கண்டுட்டக்கா எதே உரி. கக்கடத்துல ஜானபத களி கலையான ஓட்டு நாட்டி உய்ய பாட்டு நாட்டி ஊட்டா யாக்கா இஞ்சத்து கௌஜி கத்தளத்து கக்கட. இந்து பேலு நடப்புல பண்டு கும்முகரி ஓடுபுட்டு அவ்வையண்டா தித்துல ஆத்தனா கையொட்டி. இந்த சத்தலு சப்ப சத்த கும்மு பப்படத்துல அண்ணத்துல மிஷன் ஒட்டி ஒரு சோதும் இல்லை. என்னென்ன எண்ணக்கோ பண்டத்தை கக்கடா காம்பனக்கே இல்லை. மது கூழுக்கு மக்கட ஜகலா கக்கட கோழினா கடிச்சி பல்ச்சி சைந்து திம்ப சோது எல்லி குட்டு. இந்து யாந்திரிக யுகா நாட்டக்கிய ஜீவனா பாலபரி தீனி சோதில்லத்த ஊட்டா தாக்கத்தில்லத்த தடி. இந்து எல்லாங்குடி காயல நடிண்டு அல்பாயுஷியா நங்கா இந்த கக்கடத்துல அந்த கக்கடா நைப்பு தீனி தாக்கத்துற தடிகத்துற பதுக்குனா நங்க காங்குவா அண்ணுவதே சோத்யா. இன்ன எழுதி தவச்சவு பல்லமாவட்டிரா மூவேரா ரேகா பிரகாஷ்.
1: பாரி சாய்த்த எழுதித்தலா
0: அக்கோ
1: மின்னக்கு ஓதன கோட்டேரா பூனச்சாயங்க எழுதினது. பொம்மாலை கொடுவுற போஜக்கொரு ஏதே பர இல்லையோ அதே தர சம்ஸ்கிருதி தும்புனா இல்லையத்த ஜனட பதுக்குலு நடுப்பு தொடுப்பு ஊனு தீனிக்கு தேவட தயத்திலு ஏதே குறவு இல்லை. ஆச்சார விசார கொத்தனைக்கே பத்தி பரம்பரை அந்து தொட்டு இந்தாக்கணிக்கு சாந்து கம கூட்டுவ போல கம கூட்டியண்டே உண்டு. ஆச்சிங்கி கால மாறியேண்டு பந்தனைக்கே நங்கட ஜனட பதுக்கிலு கூட பதிலாயேண்டு பண்டத்த நடுப்புற தூக்க என்னங்கோ தாந்துண்டு உண்டு. கொடுவ திங்க போல இடம் யாரு திங்கத்து சுருவாய்த்து மின்யாறு திங்க கையண பன்னிரண்டு திங்கத்து பிரத்தி திங்கத்து வரந்து யாங்கடா நடுப்பு கொத்த ஆச்சரணை இப்பா. அதே போல கக்கட திங்கவு விசேஷ வாய்த்து கூடித்திப்பா. கக்கட திங்கத்து அந்து எண்ணு செங்கி பண்டு காலத்துற விசேஷத்து இந்து காலத்து சுமார்க்கு காங்கத்த போச்சிங்கியூ அந்து நடுப்பந்த நடுப்புல ஏற பதிலாவணை காம்புல. ஆச்சிங்கி அந்து காலத்து பிரத்தியொப்பனும் பூமி நடப்பஞ்சத்து இடம் யாரு ஒந்தாங்கு பேலு உப்பக்கு எத்து கட்டி சாஸ்திரமாடுன பிஞ்சா ஆதரை திங்கத்துற மத்தியத்து மழைகால சுருவாய்த்து யாக்க உத்து தைத்து நெல்லுன பித்தித்து இருபத்த தண்டு நாலு கைஞ்சது நாட்டி பணி சுரு மாடுவா அக்கணைக்கு கக்கட திங்க பாதி கைஞ்சிதிப்பா. அந்த காலத்து கக்கட திங்க அணுவது கொடுகிற ஜனக்கு சென்ன விசேஷவான திங்காய் திஞ்சத்து. ஐப்பணிர கூட கக்கட திங்கத்து திம்பந்த ஊனு தீனி பண்ணு பலா இந்து காம்பதே அப்புரூப்பா ஆய்போய்த்து. பண்டு பேலு உத்தண்டிப்பக்கா கிட்டுவ கக்கடஞ்செண்டு கேச்சி ஞண்டு மக்கி ஞண்டு புடிச்ச வந்தித்து மணலு கொடுத்தக்கா அது நான் கார காரத்தை அம்மா மாடுவ இஞ்ச ஞண்டு கறின திம்பக்கு ஆண்ட சோதுன அண்ணுவக்கே கையுல ரசரசத்து நாலு ஒட்டி திந்தக்கா கொதி போகா. ஆச்சங்கி இந்து ஞண்டு கிட்டுவதே இல்லை. பொழத்தோடு பேலிலு கிட்டுவா ஞண்டு கிட்டத்தை பாக்கடத்து புடிச்சி ஐசிலு பத்து நாலு பெச்சி மாறுவா நெண்டு கொண்ட பந்து திம்பந்த பரிஸ்தி இந்து பந்து போய்த்து. கக்கட திங்கத்து ஜடிமழை தொறிவக்கா பேலுக்கு மீன் பத்தித்து அதனை கித்தித்து கொண்டு பந்து கறி மாடி திம்பக்கா மழலு நெல்ந்து கோட்டை பத்தி திப்பா தடி மீன் கறிற சோதுக்கு ஆ கறிற காருக்கு பெவுர குழஞ்சத்து. அந்த காலக்கு கிட்டுவா கொடை கும்மு அளந்தி கும்மு இந்த காலத்து குட்டுவது அப்புறூப்பா ஆய்த்து. பண்டு காடலு பண்ணு பலா கக்கட திங்கத்து தும்பி போப்பஞ்சத்து எந்தெந்தா பண்ணு போண்டு கக்கடை பண்ணு காரை கர்மஞ்சி பாலை எழுந்த உப்புளி பண்ணு கொட்டை லொட்டை பினக்கே தொலியாறு சக்கை மாங்கே ஏச்சி குக்கே ஈத்தர சுமாறு பண்ணு கிட்டுவஞ்சத்து. ஆச்சிங்கி இக்கத்த காலத்து சக்கை மாங்கே புட்ட போரை பண்ணு இஞ்சத்த அண்ணுவதே கொத்துல இக்கத்துல ஜனக்கு. அந்த காலத்து பண்ணு திந்தித்தே பாதி கெலதும்ப இஞ்சத்து. கம கூட்டுனா மது புட்டுற பாயசா மது புட்டு பெயம்பளக்கறி தாத்தை தொப்பு தெர்மை தொப்பு பரத்தது இதெல்லாம் குட்டு வஞ்சத்து. இந்து பேட்டலு மாறுவ

அந்தோரு காலஞ்சத்து பல்யமண்ணே பணக்காசு போண்டியச்சக்கு இல்லத்தை இஞ்சக்கலு ஒக்கட்டு ஒத்தொருமைக்கு குறவு இஞ்சில ஜனட மத்திய ஆசை அபிமான தும்பா இஞ்சத்து கொடவட பிரத்தியோரு நம்மனா நிற்கு நேமா நீதி ஒத்தொருமையில் கைப்பஞ்சத்து ஆச்சங்கி இக்க காலா பதிலாச்சி ஜன்னலு பதிலாச்சி பேகொம்புனா எல்லா படுபுடுவா காச்சி நம்ம நாளுனா காட்டாச்சாரக்கு கைப்பள்ளிக்கு எத்தி போச்சு கக்கட அண்ணோக்கா கேன பப்பதே ஜொரோந்து பொய்யோ ஆமலை ஆ மழையில் பல நேரத்து நாட பப்ப எத்தளை கட்டி பேலுக்கு உப்புக்கு போய் நிஞ்சத்து ஏரி கரையில் அழுத்து கோரி கொடை இட்டண்டு பைம்பளை கரையில் ஒட்டி திம்பஞ்சத்து மக்க எல்லாம் ஸ்கூல் காலேஜுக்கு ஒழிச்சித்து பேலு உப்பாண்ட பைய போயிண்டு ஞண்டு பிடிச்சண்டு சின்னுக்கு மழையில் நெல்ந்தண்டு ஏதண்டோ சிந்தை இல்லத்தை சுத்தொஞ்சத்து மழை ஜோரா பக்கா தோடு பழ தும்போக்கா ரஜ தப்பஞ்சத்து அவ்வா சுட்டித்து தப்பா இஞ்சா பிசி பிசி ஒட்டி பைம்பளை கறி கும்மு கறி அதண்ட சோதே போரை இஞ்சத்து அதண்ட கூட்டுக்கு கர்த்தபெல்ல காஃபி குடிப்பாண்ட சோதே போரை கக்கடை திங்கத்துல கிட்டே நிஞ்சா ஆ தர தரத்துல பண்ணு அதன கொஞ்ச பப்புக்கு மக்க எல்லாம் கூடி காடுக்கு போப்பெஞ்சத்து கக்கடை 18 பார்த்தேங்கி மதி மனையில் எல்லாருக்கும் குசியோ குசி கக்கட கோழி நெரிச்சி மத்து கூழு ஞண்டு கறியில் ஒட்டி புட்டு தின்போரு போஜவே போரைஞ்சத்து அந்த த கக்கட திங்க எச்சுக்கு சாயிஞ்சத்து ஆச்சங்கி இந்திக்க மக்கக்கு பேலு காம்பா ஆச்சங்கி படுபுட்டு போனா காடு தும்புனா பேலு இந்து த மக்கக்கு பேலு தோட்டா நம்ம நாளுரா பக்க அபிமான இல்லாதாயித்து இன்னும் எழுதி தைச்சவு பானங்கட பாக்யா பிரதீப்.

ஸ்வரமு சங்கமமை மனசரங்காவதரிஞ்சி எந்த ஸ்வரமும் நீங்களுடைய ஸ்வரமும்.